438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒளிபரப்பு. இன்று பராபவ வருடம் ஆணி திங்கள் 5ஆம் நாள் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம் உரையாகியன ஒளிவுலா வரும். குரல் அமுதம். நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. பொருள்: ஒருவன் நமக்கு செய்த உதவியை மறப்பது அறமல்ல, அவன் செய்த தீமையை அப்போதே மறப்பது அறம். மீண்டும் குரல்: நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. குறள் எண் 108, அதிகாரம் செய்நின்றி அறிதல்.

ஜூன் மாதம் 19 தேதி வெள்ளிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குறளமுதம் உரையாகின ஒலிவுலா வரும். குறளமுதம் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. பொருள் ஒருவன் நமக்கு செய்த உதவியை மறப்பது அறமல்ல, அவன் செய்த தீமையை அப்போதே மறப்பது அறம். மீண்டும் குறள் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. குறள் எண் 108, அதிகாரம் செய்நன்றி அறிதல்.

0: நேயர்களே, தொடர்வது இதயத்தை பாதுகாப்பதில் யோகாவின் பங்கு குறித்து யோகா பயிற்சியாளர் அஸ்வினி அவர்களின் உரையினை கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் அஸ்வினி. நான் ஒரு யோகா பயிற்சியாளர். இந்த நாளில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஷேர் பண்ண உங்ககிட்ட விரும்புறேன். தட் இஸ் யோகா ஃபார் அ ஹெல்தி ஹார்ட். நமக்கு தெரியும், நம்ம ஹார்ட் தான் நம்ம உடல் இன்ஜின் மாதிரி. ஒரு நல்ல ஹார்ட் இருந்தால் நமக்கு ஒரு ஹெல்தி வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் இந்த ஃபாஸ்ட் பேஸ்டு வாழ்க்கையில் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாக ஆகுது. இதில் யங் ஆளுங்க கூட இப்போ எஃபெக்ட் ஆகுறாங்க. நல்லது என்னன்னா யோகா ப்ராக்டிஸ், ஒரு பழைய ப்ரூவன் ப்ராக்டிஸ் நமக்கு சிம்பிளான எஃபெக்டிவ் வேஸ் கொடுக்குது. ஹார்ட்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்க, மனசை அமைதியோடு வச்சுக்க, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தடுக்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன் ஹார்ட் ஹெல்த் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் லைக் கார்டியோவெஸ்குலர் டிசீஸ், இது வந்து சிவிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு டிசீஸுங்க. இல்லை மெயின் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னா ஹை பிளட் ப்ரெஷர், ஹை கொலஸ்ட்ரால், ஸ்ட்ரெஸ், என்சைட்டி, ஒபீசிட்டி, அப்புறம் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. இது எல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைலில் இருக்கிற தவறுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஆனால் யோகா என்ன பண்ணுது, இதை தான் பேஸ்லேருந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு யோகா வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம இது தெரிஞ்சுக்கலாம், எப்படிங்க யோகா வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாருக்குமே வரும் இல்லையா, இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் என்னென்ன பெனிஃபிட்ஸ் யோகா பண்ணால் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆசனங்கள் வந்து தாடாசனா, த்ரிகோணாசனா, புஜங்காசனா, சேதுபந்தாசனா, இந்த மாதிரி ஆசனாஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நம்ம உடலில் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. நம்ம பாடியில் எக்ஸ்ட்ரா ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம லங்ஸோட கெப்பாசிட்டி, ஸ்டாமினா இதெல்லாம் அதிகமாக ஹெல்ப் பண்ணுதுங்க. ஜென்டல் போர்சஸ் லைக் ஹார்ட்டோட நல்ல ஃபங்க்ஷனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் பிராணாயமா, இதை வந்து ப்ரீதிங் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. அனிலோம் விலோம் பிராணாயமா, பிராமரி, ஷீதலி, இந்த மாதிரி பிராணாயம்லாம் வந்து நம்ம பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நர்வஸ் சிஸ்டம் வந்து காமாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். தென் ஹார்ட்க்கு நல்ல ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் மென்டல் அண்ட் இமோஷனல் பெனிஃபிட்ஸ் அப்படி நம்ம யோகா ப்ராக்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ்லாம். ஈவன் கார்டிசோல் லெவல், இதை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க நம்ம பாடியில், இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யோகா மெடிடேஷன் ப்ராக்டிசஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஹார்ட் அட்டாக், அப்புறம் ஹை பிபி, இதெல்லாம் வந்து இமோஷனல் ட்ரிகர்ஸால தான் நமக்கு வந்து வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யோகா ப்ராக்டிசஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலர் யோகா பண்ணுறது வந்து ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் அது ஒரு ஸ்ட்ராங் ஹார்ட்க்கு சைன். இப்போ நம்ம ஹார்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா என்னென்ன சிம்பிள் யோகா ப்ராக்டிசஸ் நம்ம வந்து பண்ணலாம் ரெகுலராக, இது நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆசனங்கள் பார்க்கலாம். ஆசனம்ல வந்து தாடாசனா, இது வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் ப்ராக்டிஸ். ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு கையை மேலே தூக்கி நல்லா பாடி ஸ்ட்ரெச் பண்ணணும். இது வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் ப்ராக்டிஸ். இதில் வந்து நம்ம ஹோல் பாடியோட போஸ்டர் வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். நம்ம ஸ்பைனல் நர்வ்ஸ் லைக் கன்ஜெஷன்ஸ் வந்து கிளியர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து த்ரிகோணாசனா, இது வந்து

0: ட்ரையாங்கிள் போஸ் நம்ம ஒரு சைட் பெண்டிங் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஹோல் பாடியை வந்து சைட் வே ஸ்ட்ரெச் பண்ணும், தென் நம்ம பாடியை வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆக்குறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புஜங்காசனா, இது வந்து காப்ரா போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாம்போட எப்படி நம்ம போஸ்டர் அந்த ஷேப் இருக்கோ அதே மாதிரி இந்த போஸ்டர் பார்க்கறதுக்கு இருக்கும். இது வந்து நம்ம செஸ்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணும் அண்ட் சர்க்குலேஷன் வந்து ஹோல் பாடியில் நல்லா வந்து சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. நெக்ஸ்ட் சேது பந்தாசனா, இது வந்து பிரிட்ஜ் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஹார்ட்க்கும் லங்ஸ்க்கும் ரொம்ப நல்ல ஒரு ப்ராக்டிஸ். இதே வந்து நம்ம பிராணாயமில் பார்த்தோம் அப்படின்னா அனிலும் விலும் பிராணாயமா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராக்டிஸ். இது வந்து நம்ம பிரெயினோட ரெண்டு பக்கம் பேலன்ஸ் ஆக்குறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிராமரி பிராணாயமா, நம்ம மைண்டு வந்து காமாக வச்சுக்கும். இந்த ப்ராக்டிஸ் பிபியை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டீப் ப்ரீதிங் ப்ராக்டிஸ் நம்ம பாடியில் வந்து நல்ல ஆக்சிஜன் சப்ளை வந்து உண்டாக்கும் எல்லா ஆர்கன்ஸ்க்கும். நெக்ஸ்ட் வந்து ரிலாக்ஸேஷன் ப்ராக்டிஸ் லைக் மெடிடேஷன் அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிசஸ் பண்ணுறோம்னா யோக நிதிரான ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. இது வந்து சைக்கிக் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஹோல் பாடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம மைண்டில் கேட்டுக்கிட்டே வந்து நம்ம ஸ்லீப்பிங் பொசிஷனில் தான் இருப்போம். ஆனால் நம்ம மன ரீதியாக வந்து கம்ப்ளீட்டாக அவேராக இருப்போம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்போம். அதே மாதிரி நம்ம மைண்டை வந்து நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ். ஈவன் மெடிடேஷன் இதெல்லாம் வந்து இமோஷ்னலாக நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அண்டு நம்ம இமோஷ்னல் லெவல் அப்படி நம்ம லோவாக ஃபீல் பண்ணோம்னா அதை வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், ஹார்ட்க்கு பேர்டனை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க.
1: நேயர்கள், இதுவரை இதயத்தை பாதுகாப்பதில் யோகாவின் பங்கு குறித்து யோகா பயிற்சியாளர் அஸ்வினி வழங்கிய உரையினை கேட்டீர்கள்.